0: அழுதாம்
1: ஐயோ
0: அழுதாம் அழுதாம் தாம் தாம் ரோக் ம்ரும் ம்ரும் ஆ ஏ

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததல தத்துமி ததுமி தஜ்ஜனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த